சித்திரம் புதிய முகம். ரஜனா கைதப்புறம், சங்கீதம் தீபக் தேவ். ஜாசி கிஃப்ட் தீபக் தேவ், சிந்துஜா என்னிவர் பாடியது.

விசர்ஜியமாக குணபோல் நிறமார்ந்த துணைக்குள்ளில் கண்டு காரிலிருந்தவன் நிகிரகிக்கானந்தபோல் கண்டு காரிலிருந்தவன் நிகிரகிக்கானந்தபோல் அச்சனில்லாத்த வழி தேடி அகலங்களிலேக்கு போயவன் ஓர்ம துன்னியலகரியாய் பூட்டு தீர்த்தவன்.

0: வந்தவர் கொச்சு மக்கள் களிச்சோறு கார தெஞ்சில் அமர்த்திய ஆள் சுவட்டிலே விருத்தனே காரு நெஞ்சில் அமர்த்திய ஆள் சுவட்டிலே விருத்தனே அப்பொழும் கனி கண்டவன் கொச்சு மக்கள் கழிக்குவான் கொதி பூண்ட முகத்தாலே நெஞ்சகம் தகருந்த சித்திரமாய் சாயந்தனத்தில் தாதனே சாயந்தனத்தில் தாதனே.
1: സായന്തനം എന്ന കവിതയാണ് കേട്ടത്. അടുത്ത കവിത

0: பாக்கி பாடம் அடுத்த கிளாஸில் படிக்கலாம்.
1: சங்கீத சாதகமான கேட்டது. படிப்பிச்சது ஏ சரஸ்வதி. படிச்சது லதா கிருஷ்ணா.